க தீமி த கி க த க தீமி சங்கீர்ண ஜாதி த க தீமி த க த கி ட த க தீமி த க த கி ட